0: Even as he begins his new political role, his final film as an actor, Jan Nayagan, has remained in limbo for 5 months after getting stuck in the certification process with the Central Board of Film Certification.
1: இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்க கையெழுத்து போடுமா? என் பொண்ண தொட சொன்னவன் யாரு? யாரு?
2: Come, let's play a game. ஒன்பதாவது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும்.
3: என்ன பிளான்?
2: ஓஎம்.
0: The latest development is that the film's release date has been updated on some ticketing platforms, though there has been no official announcement from the makers.
3: OM? Arrive.
4: Unbelievable. எனக்கு நார்மல் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுங்க.
1: விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம்.
2: மக்களுக்கு நல்லது பண்றேன்னு இதுக்குள்ள வராது.
0: On District, Jan Nayagan is listed for release on June 19, while on Book My Show, the release date has been updated to June.

0: as he begins his new political role. His final film as an actor, Jannaigan, has remained in limbo for 5 months after getting stuck in the certification process with the Central Board of Film Certification.
1: இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல உண்டு கேள்வி போடுமா? என் பொண்ண தொட சொன்னவன் யாரு? யாரு?
2: Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்து விழும்.
3: என்ன பிளான்?
2: OM.
0: The latest development is that the film's release date has been updated on some ticketing platforms, though there has been no official announcement from the makers.
3: OM. Arrive.
4: Unbelievable. Enakku naarmella venda. Paari enga eppadi nadakkudhu.
1: Vijayoda bayathukku pinnadi edho perusa onnu irukku. Adhu therinja
3: indha naattukku varapora problemathiye thadukkalam.
2: மக்களுக்கு நல்லது பண்றேன் இதுக்குள்ள வராது.
0: On District, Jannaigan is listed for release on June 19, while on Book My Show, the release date has been updated to June.